கழுத்தில் ருத்ராட்சவுமாய் மகர சங்கிரம சங்க கனகாபிஷேகம் செய்யும் நடையில் ஆவிடுத்தே ஆனஸ்வர சைதன்யத்தின் நடை.